பாவா லவ்வா ஃபாவா ஃபுத்தஷாய் கலேக் ஃபானுக குறிம் பாவா லவ்வா ஃபாவா ஃபுத்தக ஈமா விகந்திபி கமபுனா மீஹும் கலேக் ஃபானு திகவடானு கண்ணவம் தோய் எவரெங் எதனி ஹகும் லிப் கண்ணாங் உரெதுன் திரிக்கம் பொடு ஃபராத எபஹி ஷயதோனாகி காத் தியுமஷ எய் ஹம கஷவரும் எ ஃபராத காஃபிருமங் எவரென்னங் அமுரு குரவ்வா ஃபாவனி கொஷே அதி ஷயதோனா எதனி ஹக்கு மகுன் துர்வகிம்வா மகுஃபுரெதுமகும் எவரெம் மகுஃபுரெதுமஷே.